0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி
1: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. இன்று பொது விடுமுறை இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வீட்டில் இருக்கின்றீர்கள். அதனால்தான் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். இன்று சனிக்கிழமை, அதனால்தான் திருமாலை போற்றும் இதோ ஒரு பக்தி பாடல் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர் அக்கா வனிதா துப்ளாம் அவர்கள்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை 94.6, 92.6, 98.2 ஆகிய அலைவரிசைகளில் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் 8 மணி வரை கலைவாணியோடு கேட்கலாம். இன்றைய சனிக்கிழமையில் நாங்கள் வந்து நம்முடைய முதல் திரைப்பட பாடலை சிறப்பாக ஷமுனிலிருந்து ஐயா தம்பி உங்களுக்காக அங்கே ஐயா தம்பி குப்பன் உங்களுக்காக பாடலை கேட்கின்றவர் அம்மா நாயகி அவர்கள். இதோ டிஎம் சௌந்தராசன் குரலில் பாலும் படமும் நீங்களும் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு 402-807-0 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைத்து கேட்கலாம்.

கேட்டா குரட்பா. அதிகாரம் இனியவை கூறல். பணிவுடன் இன்சொலல் ஆதல் ஒருவார்க்கு அணியெல்லாம் மற்று பிற. அதாவது வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலை ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல. இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஹியூமிலிட்டி அண்ட் ஸ்வீட்னஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் தி ஓர்னமெண்ட்ஸ் ஆஃப் மேன். ஆல் அதர்ஸ் ஆர் நாட் ஓர்னமெண்ட். தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களை சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு அணிகலன்களாகும். பிற அணிகள் அணி ஆகா. அதனால்தான் அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இந்த இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது.

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை. நம்முடைய நாட்டில் 15ஆம் தேதி இன்றைக்கு பொது விடுமுறை நாள். மற்றும் இன்று இந்தியா நாட்டுக்கு மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளில் நீங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த இந்த பொது விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய மொரீசியஸ் நாட்டில் வாழ்கின்ற அத்தனை நம்முடைய இந்தியர்காரர்களுக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்கள்.

பாரதம் வாழியவே என்னும் பாடலை உங்களுக்காக தந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் அங்கிலிருந்தா மொரீசியஸுக்கு வந்து விட்டோம் இல்லையா? இதோ அடுத்த பாடல் சுஜிதா குரலில் இதுதானா என்னும் பாடல்.

நம்முடைய தமிழ் மொழியின் தனித்துவத்தை கேட்கலாமா? இளங்கோ ஒடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகும். இலக்கியம், வரலாறு, இசை, நடனம், பண்பாடு, அறம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்திருப்பது இதன் தனிச்சிறப்பு. கண்ணகி உண்மை, துணிவு, நீதி ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்கிறாள். மேலும் பழந்தமிழரின் வாழ்க்கை மற்றும் பண்பாட்டையும் சிலப்பதிகாரம் அழகாக எடுத்து காட்டுகிறது. இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு தி யுனிக்னஸ் ஆஃப் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ரிட்டன் பை இளங்கோவடிகள் is one of the five great Tamil epics. Its uniqueness lies in its combination of literature, history, music, dance, culture, and moral values. Kannagi, the central character, represents truth, courage, and justice. This epic also gives us a valuable picture of ancient Tamil society and tradition.

இன்றைய தினத்தில் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இபனிலிருந்து திருமதி மோகனம்பாள் மோகனம்பாள் வைத்திலிங்கம் தமது பிறந்த நாளை முனித்து கணவன் அம்பிகா, மகள் குமாரவள்ளி மற்றும் அம்மா தேவி அப்பசாமி ஐயா தர்மா, அப்பசாமி குடும்பம், பாவாதே குடும்பம் மற்றும் வைத்திலிங்கம் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. பாசிட்டிவ் லக்கிலிருந்து நாளைக்கு தரிணி மற்றும் புஷான் தமது திருமண நாளை கொண்டாடி இருப்பார்கள். வாழ்த்துகின்றவர்கள் பெரியம்மா ராஜாம்பா, பெரியப்பா சச்சுதா மற்றும் அனைத்து வீரசாமி குடும்பம், தரிணி மற்றும் புஷன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். பெஜ்தோபுலிருந்த மா உமா கங்காது அடுத்த பாடலை தமது அழகன் அழகி அமெல்யா, எலா, குணால், செல்வி, அவிஷ், ஜவுரா, அக்கா அவதி கோசாமி மற்றும் மூன்று சின்னம்மா சுந்தரம், தங்கச்சி சரோஜினி பத்தன், அக்கா இன்ராணி, அணி நதா, அணி ஜினி, அணி ராஜன்றி, அணி பமிலா பழனி, அத்தே தேவானை, திலன், திஜன், அருவன், அறிவன் மற்றும் அனைத்து கங்காது பழனி குடும்பத்துக்கு அளித்து இருக்கின்றோம். இதோ அம்மா தேவி நீங்கள் கேட்டிருந்த பாடல்.

0: அச்சா
1: பாக்கல மச்சான்.
0: டேய் சரியா தான சொல்ற.
1: சட்டா மச்சான் போட்டாட்டி கூட ஒன்னு பாக்கல.
0: செம்ம ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குதே.
1: எதுக்கு மச்சான்?
0: அந்த புள்ள பார்க்காம போச்சுனே.
1: எனக்கு என்ன சந்தோஷம் மச்சான்?
0: இல்லடா உனக்கு நிம்மதியாகுதே. ஒரு வாட்டி கூட உன்னை பார்க்கல. கடலை முட்டாயை துண்டு கூல சொல்லிட்டு இருக்கல நீ.
1: மச்சான் உள்ள நான் ஃபீல் ஆயிருக்கலாம்ல. இல்ல இல்ல
0: சரி சரி பார்க்கல. அது கூட சரி. அது உன்னை பார்த்துன்னு சொன்ன உங்க அப்போட்டு சுத்து குறைப்போதா? ஆ நான் ஹாப்பி ஆகணும்னு நினைக்கலையா நீ?
1: மச்சான் எனக்கு ஐடியா எதுவும் வரல மச்சான். சாரி மச்சான்.
0: வயாது உனக்கு. என்ன ஹாப்பி ஆக எதுவும் வயாதுல.

0: லோட் ஆயி போச்சு போலாமா
1: போலாமா
0: ஆமா மச்சான் அவள்தானே
1: இதல்ல
0: அவள்தான் மச்சான்
1: போனோ வேதல்ல லோடைக்கு போட்டு போயிட்டுக்கணுங்க ஒருலாயி திமிருக்குடா உனக்குள்ள
0: ஒரு லாரியா மச்சான்
1: நீ தெரிஞ்சிட்டேதான் கேக்க எனக்கு தெரியும்
0: நீ என்ன சொல்றன்னு தெரியல மச்சான்
1: ஏய் நான் லோடுக்காக வரல அந்த பொண்ணுக்காக தான் வந்தேன்னு உனக்கு தெரியும் ஆனாலும் போலாம் போலான்னு சொல்லிட்டு கிடக்க சரி வா நீ
0: சொல்லிட்ட அவ பாக்குற வரைக்கும் நீ இங்கே இருமச்சான் நானும் இருக்கேன்
1: நான் இருக்கேன்டா நான் இருக்கேன் நீ எங்க இருந்து அந்த பொண்ணு என்ன பாக்குறாள் இல்லையான்னு பாத்து சொல்லு பாச்சா
0: லுக் விட்டுருச்சு பாத்திரம் கழுவிட்டு உன்னையே லுக் விடுது
1: அடியா என்னடா என்ன ஹாப்பி ஆகணும்னு தானே போய் சொல்லு நீ
0: ஆமா மச்சா
1: அடே இப்படி ஒரு கொடுமை காணாடா நீ நான் ஹாப்பியா இன்னும் கொஞ்சம் நாயா இருக்கணும்னு கூட நினைக்கலையா உன்கிட்ட நான் இந்த கொடுமையை அன்பு முதல்ல அந்த பொண்ணு பாருன்னு கேக்க போய் நானே கேக்கண்டா என்ன பாருன்னு
0: பார்த்து சொல்றேன் மச்சா
1: நீ உன் பேச்ச கேக்கிறதுக்கு சரி கட்சி ஒரு வாட்டி அது என்ன பாக்குதான்னு பார்த்து
0: நான் என்ன சொல்ல போறேனே தெரியல மச்சான்
1: சொல்றேன்

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை ரிவர்சைட் ஃபினிக்ஸிலிருந்து அன்னே தேவன் கத்தான் மற்றும் த்ரேபோன்லிருந்து ராகினி சச்சுதா அழகன் கவிசன் மாலா பிரமிளா பமிலா அஞ்சினி ராஜினி குவிலா தானம் கட்ரேஸ் எழிலன் சிரஞ்சீவி அனுஷ்கா மற்றும் லோரா அவங்களுக்கு வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள் மற்றும் இதே பாடலை ஐயோ சாமி என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக சர்லதுத்மா ஊரைச் சேர்ந்த அத்தே அசோதா மற்றும் மமே சச்சுதா உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதே பாடலை நாங்கள் அத்தே வேதி மமை சிசன் மமை குலன் மமை கணேசன் கேவேஷ் சிற்றப்பா சைலன் சினிமா சரோஜா அத்தே சுந்தரி சடையன் ரேவல்லி அத்தே ரீனா பை சரோஜ் மற்றும் அம்மா சுந்தரி உங்களுக்காகவும் இதோ இந்த பாடல் ஐயோ சாமி.

அன்பு மக்களே, நீங்கள் ஐயோ சாமி பாடலை கேட்டீர்கள். மற்றும் கண்டிப்பாக இன்று விடுமுறை நாள் இருக்கிற பொழுது நாங்கள் வந்து சிறிது நேரம் ஓய்வு எடுக்கணும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அது எதிர்மாறாக வந்துவிடும் இல்லையா? ஏன்னா நிறைய வீட்டு வேலை இருக்கின்றன. மேலும் திங்கட்கிழமை பிள்ளைகள் பள்ளிக்கு போக வேண்டி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தேனி சேரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாட்டோடு நிறைவு பெற உள்ளது. நாங்கள் மீண்டும் உங்களை 11 மணிக்கு மொரீசியஸ் வானொலி 2 சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றும் உங்களுடைய இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம்.

தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு